0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: much-delayed release of Jana Nayagan. The film was originally slated for a January release, but has yet to arrive in theatres, leading to growing curiosity among fans about its future. We're definitely waiting with bated breath for this one. Here's your trailer.
1: சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி, தொட்டுறாத ஸ்லைஸ் போட்டுவாப்ல.
2: அத்தனை பேரை போட்டேன்.
3: நான் சாதாரண தான் பேபி, ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி புலி மாதிரி வளர்க்கும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா?
0: So Jana Nayagan has been promoted as the final film of C. Joseph Vijay before his full-time transition into politics. The film was originally scheduled for a grand theatrical release on January 9th, but the release was pushed indefinitely after it failed to receive certification from the Central Board of Film Certification on time. The film also stars Mamita Baiju, Pooja Hegde and Bobby Deol in key roles. Well, we're definitely looking forward to it whenever it comes out. Next up from War 2 is Sachin Tendon and Saj, but we haven't played this one in a while, but it is a favorite. Here's Janave Ali.

மாமா, காஞ்சிப்பூனி பூமி எல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரா?